கரோதம் கதன் கருணானா உபர்ஜதே பிக்ஷயந்த ஜீவன் வசங்கரோத் நிருத்தம் கரோத் ஜதா மர்கடே அனைக்கு சாசன் தாடந்த ஜம்தூதே தவ சங்கே.

அகங்காரம் பாபாத்மா மித்ரந்தயந்த் சத்ரந்த்ரணந்த் அனிக்மாயா விஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் ஃபகந்த் ஜீயா துக் சுக் பஹுபோகணே பரம் பியான் உதயான் ரமணம் மகாபிகட் அசாத ரோகணே